0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

101.7 FM கேட்டு கேட்டு கூட்டு கூடா கத்தர்ஸ் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன். கேட்டோணம் புலிச்சோணம் பொன்னோணம் சுனோ பொன்னோணம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோணம் in association with Nesto Hypermarket, now open at all

0: மார்னிங் சவாரி, இது நம்முடைய சவாரி. ஞாயிறு முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel like you're
5: home. Namaskaram, ഞാൻ നിങ്ങളുടെ സ്വന്തം മണിയമ്പല രാജു.
6: ലാസർ പാലയെന്ന ഒരു കാപ്പ് ഓടിക്കുന്ന എന്റെ ഭാര്യ ഒന്ന് കാണണം.
5: ഖത്തറിന്റെ ഫേവററ്റ് റേഡിയോ സ്റ്റേഷനായ റേഡിയോ സുനു 91.7 FM എല്ലാ പ്രിയപ്പെട്ട ശ്രോതാക്കൾക്കും എന്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാം.
0: Brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar.
5: And
1: Malabar Gold and Diamonds, the responsible jeweler. Malabar Gold and Diamonds-il ninnulla oro jewelry piece-kalum ethically sourced aanu. Adodappam Malabar Promise nalguna complete transparency-um.

0: சுனப்புனோடம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோடம்
1: Brought to you by Safari World-class shopping experience Doha, Qatar And
0: Malabar Gold and Diamonds The responsible jeweler Malabar Gold and Diamonds il ninnulla oro jewelry pieceskalum ethically sourced aanu adodappam Malabar promise nalguna complete transparency
2: Matinee Mashable in the

0: சுனப்புனோடம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோடம்
1: Brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar, and
0: Malabar Gold and Diamonds, the responsible jeweler. Malabar Gold and Diamonds il ninnulla oro jewelry piece-kalum ethically sourced aanu. Adodappam Malabar Promise nalkuna complete transparency. Matini Mashable in the Mamuka Special. Mamuka Special.

0: அந்த சம்மின் பேரிலும் ஹிருதயமிறங்கிய ஆசம்சங்கள். கேட்டு கேட்டு கேட்டோணம்
1: புன்னோணம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோணம். Presented by Joya Lucas, world's favorite jeweler.
2: Powered by
3: Khattarine Arabic Mandiyude best destination Zamzam Mandi. Mandi, Madbi, Madfood, Madgood thudangi authentic Arabic cuisine de ruji ariyam. Call 4000-1707.
1: And
2: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.

0: सुनो 91.7 FM
1: Qatar's favorite radio station.
0: ஏவர்க்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணாஷம்சங்கள்.